குருவு சதுவு நாராயணுடு, யோகமு யாகமு நாராயணுடு, முக்தியு தாதையு நாராயணுடு.